சஜ்ஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்கிருக்கு சத்தஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்கிருக்கு சத்தரி சதல சஞ்சலு சதலு தத்தினி கதினி சத்தலு சத்த சரித தனத்த சனு சத்தி.